தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜரி சதல தஜ்ஜனு சதலு தஜ்ஜனி சதினி தஜ்ஜனு தட்ட சரித தனத தனுத